சோகன் மண் பிரபான் என்பதை கரும் சொல்லி காட்சி பாய் நான் கர்ம காண்டா ஏன் காண்டா எத்தே பவுன பணி வ